0: சித்தார்த்த பிரசாரித்.
1: மாஸ்டர் டுமாரோஸ் டேக் டுடே நாட் சண்டே. மேக் டுடேஸ் ஒன் ரைட் டிசிஷன் டுமாரோஸ் பிரைட் ஃபியூச்சர். ஜாயின் டாக்டர் ஜி வாய் பாத்ரிகர் காலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி அண்ட் எம்ஜிஎம் யூனிவர்சிட்டி ஃபார் பிஎஸ்சி ஆனர்ஸ் பிசிஏ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனிமேஷன் டேட்டா சயின்ஸ் எம்எஸ்சி அண்ட் பிஜி டிப்ளமா என்இபி 2020 ரெடி. வேர்ல்ட் கிளாஸ் லேப்ஸ் ஆர் ரியல் இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட் ஸ்டார். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் டாக்டர் ஜி வாய் பாத்ரிகர் காலேஜ் ஃபார் 2026 அண்ட் 27. ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் விசிட் mgmu.ac.in or call on 937-117-4254.
2: MGM University Institute of Hotel Management is ready to help you make your career in hotel management, aviation, culinary arts, bakery and event management. Join MGM University, IHM. For admission, contact now at 87930-47544 or visit mgmu.ac.in.